0: சொல்லுங்க சார். சேம் டு
1: நதிய ஓகே.
0: What is the description of the vehicle?
1: A blue Ford van. We also do have Eastern Pike responding.
0: Great, thank you.